பாமாமணி, சிந்தாமணி, காமநரகிணி, முத்தினமணி, கிரிமணி, ரிமணி, மணி, நீ ரணி, ரணி சத்திபாமே.

0: எழுதிட்டே எல்லாம் ஒன்று கட்டி
1: ஐயோ பரமா,
0: நீ மாடிது கர்ம வாவாரி. நான் தாயி வருஷக்கு வந்து வடசணும், நினைக்கு தெங்கின காய் நீ தன்னக ஒம்மி சாய் அப்பு குடிக்கி மாடி பிடித்தனும் ஹோகி ஹோகி பிடி சுடித்தமக தேசினால் பாவாகி.
2: ஐயோ மல்லம்மா,
0: உன்னை எப்போ இதே நோப்பா நம் மனியாக தண்ணிக்கு வந்து மேல வந்து பந்து படாக்கச்சவல.
2: ஐயோ மல்லம்மா தண்டு
3: அத்தியவரே, ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. ಆ ಪರಮಾತ್ಮನ ಪಾದೋದಕ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿವೆ. ಆ ಪಾದೋದಕದ ಮಹಿಮೆಯಿಂದ ನಿಮ್ಮ ರೋಗವನ್ನು ನಾನು ನಿವಾರಣೆ ಮಾಡುವೆನು. ಆದ್ದರಿಂದ ಅಮ್ಮ, ಈಗ ಎಲ್ಲರೂ ಮಲ್ಲೇಶಿ ಅನ್ಬೇಕಮ್ಮ.

0: ஏய் அம்மா, ஏய் அம்மா,
1: யாரோ பிரம்மண்ணா, ஏய் ஏன் திண்டியோ
0: தள்ளடவே. ஏய் அம்மா, ஈ வருஷா மந்தி மழையாத்து பெளி பரலில்ல, அது இது ஏனேனோ அந்திதரலி பே.
1: ஹவுதப்பா.
0: ஏய் அம்மா, ஈ வருஷ நம்ம ஹொல நூறு சீல ஆத்ம நூறு சீல. ஏய் அம்மா, இதெல்லாம் நம்மளுடைய அதிருஷ்ட.
1: அதேன நம்ம அதிருஷ்ட? அதே கண்டனேனு
0: அப்பட அந்திதவ்வா.
1: ஏன் அந்திதரு?
0: அவளு நம்மவளு இதே வருஷம்